பாயிஷம் குரு மனசு இஹாத்தியம் கரிகம் கிகி வழியாக்கி பட சுட்டார் அப்னே மறு ஆசமும் கரிகம் கிகி லாட்டு இங்கி வராம் யா பிரைசிச்சோ அம்மியாலி சக்கு அமரேனா பதாமாந்தே ஹோவி பயோருமுனோ அமர் பத்துகியே கரிகம் கிகி வாடி வாக்கடேடியும் நம்பை கேசுமலவ ஆண்டிவியம் முக்காம் போஸ்டு குப்படா வாக்கடா கேம்பஸ் பாஸ்வடா ராஜஸ்தான் அமர் பின்கோட் நம்பர் ஏ 327001 અજી વધારે જાણકારી માટે આપ મને ફોન કરી શકો અમારા આ ફોન નંબર માંથી અમારો ફોન નંબર એ 9460052234 તો ભાઈ બહેનો ફરી મળવાના અનસ કાર્યક્રમ મેં અનસ ટેમ માંથી એક લક્ષ્ય હાથે તારવી રામ રામ